0: ஹியர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணா ரெட்டி, யோகா வேமா யூனிவர்சிட்டி, வைஸ் சான்சலர் அட் கடப்பா. ஹீ கேம் அவர் மெட்ஸ் காலேஜ் ஃபார் தட் என்சிசி டே ஃபுட் டுடே. ஃபார் தட் ஹீ கேம் ஹியர் அலாங் வித் ஹீ விசிட்டட் ஃபார் MITS ரேடியோ ஸ்டேஷன். யூ வாண்ட் டு ஷேர் சம் ரிசர்ச் ஐடியா டு த ஸ்டூடெண்ட்ஸ் சார், ப்ளீஸ் ஷேர் யுவர் நாலேஜ் ஆல் த திங்ஸ்.
1: தேங்க்யூமா, வெரி நைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு தீஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் அட் 90.8 MHz. And also I am very much thankful to the management of Madanapalli Institute of Technology and Science. Today I would like to have a short talk on research and its reliability activity over India. Nowadays the research in India is still in the infant stage, so to have the promotion of science technology in India, the research is one of the vital component. So to have the research activity in colleges like MITS, it requires the initially